வணக்கம் நேயர்களே, இன்று புதன்கிழமை காற்றின் அலைகளில் 3CR தமிழ்குரல் வானொலி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, 3CR தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை 855 AM அலைவரிசையிலும் இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும் கேட்டு மகிழலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய சிந்தனை, சிறுவர் நிகழ்ச்சி, அறிவித்தல்கள் மற்றும் ஈழ எழுத்தாளரும் ஆய்வாளரும் ஊடகவியலாளருமான என் சரவணன் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசின் உத்தியோக மகாவம்சத்தில் தமிழீழ போராட்டத்தினை எவ்வாறு பதிவு செய்துள்ளார்கள் என்பது பற்றி ஆராய்கின்றார். தொடர்ந்தும் இலங்கை தமிழருக்கு நேர்ந்த எந்தவொரு கொடுமையும் அதில் பதிவு செய்யப்படாமல் மாறாக சிங்கள மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை விளக்குகின்றார். ஈழத்தமிழரும் ஆய்வாளரும் ஊடகவியலாளருமான என் சரவணன் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசின் உத்தியோகபூர்வமான மகாவம்சத்தில் தமிழீழ போராட்டத்தினை எவ்வாறு பதிவு செய்துள்ளார்கள் என்பது பற்றியும் தொடர்ந்து இலங்கை தமிழருக்கு நேர்ந்த எந்தவொரு கொடுமையும் அதில் பதிவு செய்யப்படாமல் மாறாக சிங்கள மக்கள் தாக்குதலுக்கு உள்ளானார்கள் என பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி விளக்குகின்றார். தொடர்ந்து ஐபிசி தமிழில் ஒலிபரப்பான உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் 35 வருடங்களுக்கு முன்னர் காத்தாங்குடி பள்ளிவாசல் படுகொலை பற்றி அதில் உள்ள மர்மங்களை பற்றி விளக்கமளிக்கின்றார் நிராஜ் டேவிட் அவர்கள். நேர்களே, இன்றைய சிந்தனையில் அவையார் அருளிய கொன்றை வேந்தனில் இருந்து 88வது பாடலை பார்ப்போம். வேந்தன் சீரின் ஆமதுணை இல்லை, வேந்தன் சீரின் ஆமதுணை இல்லை. அதாவது, மன்னர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூறப்பட்டது இந்த கொன்றை வேந்தன் வாக்கு. வலியவர் என்பவர் யார்? உடல் பலத்திலும் செல்வ பலத்திலும் வல்லமை பெற்றவர்களே வலியவர்கள். இத்தகையவர்கள் எளியவருக்கு துன்பம் விளைவித்தால் அந்த எளியவன் என்ன செய்வான்? நாட்டையாளும் மன்னனிடம் போய் முறையிடுவான். அரசன் வலியவனை வரச் செய்து விசாரணை நடத்தி அவன் குற்றம் செய்திருப்பின் அதற்கு ஏற்ற தண்டனை அளிப்பான். வலியவனும் அடங்கி போவான். இப்படி எளியவருக்கு துணையாக இருந்து காப்பவன் அரசன். எளியவர் மற்றும் எல்லோரையும் காக்க வேண்டிய அரசனே துன்பம் செய்வானே ஆனால் எளியவர்களை காப்பது யார்? யாரும் இல்லை. இன்று ஜனநாயகத்தில் அரசன் கிடையாது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவனே அரசனின் காரியத்தை செய்கின்றான். அவனே மக்களுக்கு துன்பம் செய்தால் எளியவன் வாழ வழியே இல்லை.

நிகழ்ச்சியில் தொடர்வதே சிறுவர் நிகழ்ச்சி. சிறுவர் நிகழ்ச்சியை வார வாரம் திரைசியார் தமிழ்குரல் வானொலிக்கென தொகுத்து வழங்குகின்றார் ஆர்.பி. வளவன்.

வணக்கம் தம்பி தங்கியரே, இன்று ஒரு திருக்குறளுடன் எங்கள் சிறுவர் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. அறத்துப்பால் அடக்க முடைமையினும் அதிகாரத்தின் கீழ் வள்ளுவர் கூறுவது, ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும். தீய சொற்களின் பொருளால் பிறருக்கு வரும் துன்பம் சிறிதாக இருந்தாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும். தம்பி தங்கியரே, அடுத்து உங்களுக்கான குட்டி கதை. தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்றனர். ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்துக் கொள்கிறோம். சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்வர்? இந்த நிலையில் நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினர். இலகிய உள்ளம் படைத்திருந்த அவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கொரு மோதகம் கிடைக்குமாறு செய்கிறேன், என் வீட்டிற்கு வந்து மோதகத்தை எடுத்துச் செல்ல சொல்லுங்கள் என்றார். மாளிகையை திரும்பிய அவர் தன் வேலைக்காரனை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள், ஆளுக்கொரு மோதகம் கிடைக்க வேண்டும், கூடவும் கூடாது குறையவும் கூடாது. நாளையிலிருந்து மோதகங்களை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே இரு என்றார். மறுநாள் வேலைக்காரன் மோதக கூடையுடன் வெளியே வந்தான். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவனை சூழ்ந்து கொண்டனர். கூடையை அவர்கள் முன் வைத்தான் அவன். பெரிய மோதகத்தை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்து சென்றது போக மிஞ்சியிருந்த சிறிய மோதகத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள். இப்படியே தொடர்ந்து 4 நாட்கள் நிகழ்ந்தது. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் செல்வந்தர். 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. எஞ்சி இருந்த சிறிய மோதகத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி. தன் வீட்டிற்கு வந்தவள் தன் தாயிடம் அதை கொடுத்தாள். அந்த மோதகத்தை பிரித்தாள் தாய். அதற்குள் இருந்த ஒரு தங்க நாணயம் கீழே விழுந்தது. அந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டு செல்வந்தரின் வீட்டிற்கு வந்தாள் சிறுமி. ஐயா, இது உங்கள் தங்க நாணயம், மோதகத்திற்குள் இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். மகளே, உன் பெயர் என்ன என்று கேட்டார் செல்வந்தர். சிறுமி தன் பெயர் அமளி என கூறினாள். மகளே, உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க நாணயம். மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார். துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். எனவே தம்பி தங்கியரே, நாமும் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் பெரியோர்களின் பரிசில்களை பெறலாம். தம்பி தங்கியரே, அடுத்து சில பழமொழிகளையும் அதன் அர்த்தங்களையும் பற்றி பார்ப்போம். கடன் இல்லா கஞ்சி கால் வயிறு போதும். ஒருவன் தனது அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொண்டு கடன் தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்தால் அவன்தான் உலகத்திலேயே மகிழ்வாக வாழும் மனிதன். காலம் போகும், வார்த்தை நிற்கும். நாம் பேசும் வார்த்தைகளை ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பேச வேண்டும். ஒருவரின் மனதை புண்படுத்துமாறு பேசினால் என்னதான் அவர் நம்மை மன்னித்தாலும்
நாம் பேசியது அவர் மனதில் ஆறா வடுவாக இருக்கும். சர்க்கரை என்றால் தித்திக்குமா? சர்க்கரையை சாப்பிட்டால் தானே தித்திக்கும். அதற்கு காசு வேண்டாமா? வாழ்க்கைக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்டால் மட்டும் போதாது, அந்த கனவை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிட்டும். சரி தம்பி தங்கீரி, இத்தோடு எமது சிறுவர் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி ஆரபி. நன்றி தம்பி தங்கீரே.

இ கல்வி சேரிட்டி ஃபண்ட் ஸ்தாபனத்தார் பெருமையோடு வழங்கும் இசை விருந்து 2025. மெல்பர்ன் அருண் அண்ட் பேண்ட் இசைக்குழுவினரின் பின்னணியில் சரி கமப்பா புகழ் சரத் மற்றும் எமது ஈழத்துக்குயில் கில்மிஷா கலந்து சிறப்பிக்கும் இசை விருந்து 2025. இவர்களோடு எமது உள்ளூர் பாடகர்களும் கலந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பெர்ஃபார்மிங் ஆர்ட் சென்டர் ரோவில் செகண்டரி காலேஜ் மண்டபத்தில் காண தவறாதீர்கள். இ கல்வி சேரிட்டி ஃபண்ட் ஸ்தாபனத்தார் பெருமையோடு வழங்கும் இசை விருந்து 2025. இந்நிகழ்ச்சியினால் திரட்டப்படும் நிதி அனைத்தும் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக மக்களின் கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும். மேலதிக விவரங்களுக்கு நேசன் 0401-621-502. மறந்துவிடாதீர்கள், செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இசை விருந்து 2025.

0: நேர்களே, அடுத்து இள எழுத்தாளரும் ஆய்வாளரும் ஊடகவியலாளருமான என் சரவணன் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசின் உத்தியோகபூர்வமான மகாவம்சத்தில் தமிழீழ போராட்டத்தினை எவ்வாறு பதிவு செய்துள்ளார்கள் என்பது பற்றியும், தொடர்ந்து இலங்கை தமிழருக்கு நேர்ந்த எந்தவொரு கொடுமையும் அதில் பதிவு செய்யப்படாமல் மாறாக சிங்கள மக்கள் தாக்குதலுக்கு உள்ளானார்கள் என்று பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் கூறுகின்றார்.
1: மகாவம்சம் சர்வதேச அளவில் இன்றைக்கு உலக மரபுரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு ஒரு நூல். அப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் வந்து உலகத்தில் எங்கேயும் இல்லை. ஒரு நாடு தன்னுடைய சுய வரலாற்றை 2700 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எழுதி வருகின்ற வரலாறு வந்து எங்கும் இருந்ததில்லை. வேற எந்த நாடுக்கும் அந்த சிறப்பு இல்லை, இலங்கைக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. ஆக 5ஆம் நூற்றாண்டில் மகாநாம தேரர் எழுதிய மகாவம்சத்தில் தான் நாங்கள் வந்து இதுவரை தமிழ் சமூகமும் மகாவம்சம் என்று பெயரளவில் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த முதலாவது மகாவம்சத்தை தான், அது 5ஆம் நூற்றாண்டு வரைக்குமான, அதாவது 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட போது அதற்கு முந்தைய 900 ஆண்டுகளின் கதைகளை அது எழுதுகின்றது. மகாவம்சம் என்னும் போது மகாவம்சம், அதாவது இலங்கையில் சிங்களவர்கள் சொல்வார்கள், அதை சிங்கள வம்சாவளி கதை என்கின்ற ஒரு அர்த்தத்தை நாங்கள் சொல்லலாம். வம்சாவளி எனும் போது இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் அந்தந்த ஆட்சி காலப்பகுதியில் எதையெல்லாம் செய்தார்கள், அந்த ஆட்சியை எப்படி கொண்டு நடத்தினார்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள், இந்த மாதிரி பதிவுகளை பதிவு செய்வதுதான் இந்த மகாவம்சம். அப்படி என்றால் அது ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு வரலாற்று பதிவு என்று நாங்கள் உணரலாம். அந்த 900 ஆண்டு வரைக்குமான, அதாவது 5ஆம் நூற்றாண்டு வரைக்குமான அந்த முதலாவது மகாவம்சத்திற்கு பிறகும் மகாவம்சம் தொடர்ச்சியாக எழுதப்படுகிறது. 1815 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமாறு காலம் வரலாற்றில் சில காலங்கள், அந்த காலகட்டங்கள் வரைக்கும் அவை பிரிக்கப்படுகின்றன. அப்படி பார்த்தால் 1815 வரைக்குமாக எழுதப்பட்ட அடுத்த மகாவம்சத்தை நாங்கள் 2வது பாகம் என்றும் சூலவம்சம் என்றும் சொல்வது அந்த 2வது பாகைத்தான், சூலவம்சம். அதன் பிறகு 1815 1931 கிட்டத்தட்ட டொனமூர் அறிக்கை வெளியிடப்பட்டு அந்த டொனமூர் அரசியல் திட்டம் நடைமுறைக்கு வந்த அந்த காலம் 1931, அதாவது 1815 1931 வரையான மகாவம்சத்தை நாங்கள் 3வது மகாவம்சம் என்று சொல்லலாம். 1931 1956 இலங்கையில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றங்களில் ஒரு நிலைமாறு காலம் என்று கூறலாம். குறிப்பாக சிங்களமும் பௌத்தமும் கைகோர்த்து அது தன்னளவில் ஒரு சித்தாந்த பலத்தை பெற்ற ஒரு முக்கியமான வருடமாக அதனை குறிப்பிடலாம். சித்தாந்த பலம் மட்டுமல்ல, நிர்வாக ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் கூட ஒரு பலமான இடத்தை வகித்த ஒரு வருஷம் 1956. ஆகவே 1931 1956 வரையான அந்த மகாவம்சத்தை நாங்கள் 4வது பாகமாக சொல்லலாம். பின்னர் 1956 1978, அதாவது இலங்கையின் 2வது குடியரசு யாப்பு வரைக்குமான காலப்பகுதி, ஜேஆர் ஜெயவர்தனுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற காலப்பகுதி, அதாவது ஜேஆர் ஜெயவர்தன பிரதமராக பதவியேற்கிறார், அதுவும் அதே பகுதியில் இருக்கின்றது. அதுவரை அந்த 5வது பாகத்தை நாங்கள் குறிப்பிடலாம், 1978 வரை. அதே 1978 ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றதிலிருந்து பின்னர் 2010 மஹிந்த ராஜபக்சனுடைய காலம் வரை, மஹிந்த ராஜபக்ச 2015 நிறைவு பெற்றாலும் கூட 2010 அவருடைய 2வது ஆட்சி காலப்பகுதி முடிகிறது. 1978 2010 வரையான அந்த மகாவம்சத்தை தான் நாங்கள் வந்து 6வது தொகுதி என்று அழைக்கிறோம். இதில் நாங்கள் குறிப்பிட வேண்டிய என்னவென்றால், 1956 இந்த மகாவம்சத்தை எழுதுகின்ற பொறுப்பு அரசு பொறுப்பேற்கிறது. அதுவரை இந்த பௌத்த பிக்குமார் பௌத்த துறவிகளால் தொடர்ச்சியாக எழுதப்பட்டு வந்த ஒரு போக்கை தான் நாங்கள் பார்க்கலாம். தனி நபர்கள் போல் அல்லது பெரிய நிறுவனமாக செய்யாமல் அவை இப்படித்தான் இதனுடைய தொடர்ச்சி வந்தது. திடீரென்று 1956 ஏற்பட்ட சிங்கள பௌத்த மறுமலர்ச்சி காலம் உண்டது. பௌத்த மறுமலர்ச்சி எங்களுக்கு தெரியும், அது அதற்கு முந்தின 19வது நூற்றாண்டுடைய இறுதி காலத்து, அது வேறு. ஆனால் சிங்களமும் பௌத்தமும் சேர்ந்த ஒரு மறுமலர்ச்சி காலமாக நாங்கள் 1956 நாங்கள் குறிப்பிட முடியும். அந்த ஆட்சி தொடங்கின உடனேயே அது செய்த வேலை கலாச்சார அமைச்சுக்கு கீழ் கலாச்சார திணைக்களம் இருக்கின்றது, அந்த திணைக்களத்தின் கீழ் ஒரு மகாவம்ச குழுவை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த மகாவம்ச குழு 1956 தொடக்கம் தொடர்ச்சியாக இந்த மகாவம்சத்தை எழுதி வருகின்றது. அதனுடைய அர்த்தம் இன்றும் அவ்வாறு எழுதி வருகின்றது. 1956 அமைக்கப்பட்ட அந்த மகாவம்ச குழு இன்று 2010 நிறைவு செய்யும் போது எங்களுக்கு கடைசி இறுதியாக வெளிவந்த இந்த 6வது தொகுதி, இந்த 6வது தொகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக முக்கியமான காலகட்டம் தமிழ் மக்களுக்கு. தமிழ் மக்களை பொறுத்தவரை இதுதான் அந்த 6வது தொகுதி. இந்த மகாவம்ச தொகுதியை தான் நான் இப்போது மொழிபெயர்த்திருக்கின்றேன். அதற்கான காரணத்தை கூறுகின்றேன், ஏன் நாங்கள் இந்த மகாவம்சத்தை மொழிபெயர்க்க தேவை வந்தது. 78 2010 எனும் போது இது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான காலகட்டம். இலங்கையில் யுத்தம் தொடங்கி, அதாவது இனப்பிரச்சினைக்கான இன விடுதலை போராட்டத்துக்கான எங்கள் தரப்பில் நாங்கள் இன விடுதலை போராட்டம் என்று கூறுவது போல எங்கள் தரப்பில் நாங்கள் ஒரு யுத்தம் தொடங்கி யுத்தம் முடிந்த காலப்பகுதியாக நாங்கள் குறிப்பிடலாம். இந்த காலப்பகுதியில் ஒரு அரசு இந்த போராட்டத்தை எப்படி விளங்கி வைத்திருக்கின்றது, போராட்டத்தை எப்படி பதிவு செய்திருக்கின்றது, அது தன்னளவில் இந்த இனப்பிரச்சினைக்கு கொடுக்கின்ற வியாக்கியானம் என்ன, இதனை நாங்கள் அறிவதென்றால் கட்டாயம் மகாவம்சத்தை நாங்கள் அறிந்தாக வேண்டும். ஏனென்றால் மகாவம்சம் என்பது இலங்கையின் இனச்சிக்கலில் மிக முக்கியமான வகிப்பாகத்தை வகித்து வந்திருக்கிறது. மகாவம்ச மனநிலை என்று பிரபாகரன் குறிப்பிட்டதை நீங்கள் நினைவு வைத்திருப்பீர்கள். மாவீர தின உரையில் மகாவம்ச மனநிலை என்று குறிப்பிட்ட அந்த மகாவம்ச மனநிலையை நீங்கள் எப்படி குறிப்பிடலாம்? முதலாவது மகாவம்சத்தில் மானாம தேரர் எழுதுகின்றார், அல்லது அந்த மகாவம்சத்தில் வர்ற விடயம் என்னவென்றால், இந்த தீவு சிங்களத்தீவு அல்லது போனால் இந்த தம்ம தீப தர்மத்தின் தீவு, தர்மத்தை போதிக்கின்ற தர்மத்தை பாதுகாக்கின்ற தீவாக புத்தர் பிரகடனப்படுத்திவிட்டு போனார் என்கின்ற கதை. அதாவது புத்தர் பிறந்த நாளை நாங்கள் வெசாக் நாளாக கொண்டாடுகின்றோம். அதே நாள் தான் புத்தர் இறந்த நாள், அந்த திகதி அந்த வெசாக் நாள் பௌர்ணமி நாள் அவர் பிறந்தார் என்றும், அதே போல மே அதே பௌர்ணமியில் அவர் இறந்ததாகவும் தான் பொதுவான நம்பிக்கை. அந்த திகதி சம்பந்தமான நிறைய விவாதங்கள் எல்லாம் கூட இருக்கின்றது, அது முக்கியமில்லை. ஆனால் பொதுவான நம்பிக்கையை குறிப்பிடுகின்றன. அந்த பௌர்ணமி நாள் தான் சிங்கள பௌத்தத்தின் தோற்ற நாளாகவும் நாங்கள் கருத முடியும். ஏனென்றால் மகாவம்சத்தில் விஜயனுடைய வருகை இலங்கையில் காலடி எடுத்து வைத்த அந்த நாளும் இதே மே பௌர்ணமி நாள். அவ்வாறு அவர் அந்த பௌர்ணமி நாளில் காலடி எடுத்து வைக்கின்ற போது அங்கே புத்தரனுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கின்றது, அதாவது பரிநிர்வாணம் அடைந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய இறுதியில் கூறிவிட்டு போகிறார் என்று சொல்லி மகாவம்சம் பதிவு செய்கின்றது. இந்த பௌத்த தர்மத்தை அடுத்த 5000 இந்த இலங்கை தீவில் தான் பாதுகாக்கப்பட போகின்றது. இந்த சிங்களவர்கள் அதனை பாதுகாக்க போகிறது. இதனை ஆரம்பித்து வைக்கின்ற ஒருவராகத்தான் விஜயனை கருதுகின்றார்கள், அல்லது அதில் பதிவு செய்திருக்கின்றார்கள். விஜயனுக்கு விஷ்ணு கூடாக பிரித் நூலை கட்டி அவருக்கு 5000 இந்த தீவு பௌத்தத்தை பாதுகாக்கப்படுவதாக அதில் பதிவாகின்றது. அவ்வாறு கூறுகின்ற போது இந்த மகாவம்சத்துக்கு ஒரு புனித தன்மை கிடைக்கின்றது. என்றால் உங்களுக்கு தெரியும், மதத்தின் பெயரால் உலகம் முழுவதும் எதையெல்லாம் புனிதமாக ஆக்குகின்றார்களோ அதன் பெயராலேயே பல்வேறுபட்ட அக்கிரமங்களையும் மத நிந்தனைகளையும் செய்கின்ற அல்லது ஏனையவற்றை ஒடுக்குகின்ற போக்கெல்லாம் இந்த புனிதத்தின் பெயரால் செய்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதுபோலதான் மகாவம்சத்தையும் வந்து ஒரு புனிதப்படுத்துகின்ற விடயம் அங்கிருந்து தொடங்குகின்றது. மகாவம்சத்தில் ஏராளமான புனைவுகள், உதாரணத்துக்கு இந்த சிங்கள மக்களினுடைய தோற்றம் பற்றிய விடயங்களை கூறுகின்ற போது சிங்கத்துக்கு பிறந்த, அதாவது மிருகத்துக்கு பிறந்த இவர்களாக அந்த விஜயனுடைய வம்சாவளியை குறிப்பிடுகின்றார்கள். நம்ப முடியாத விஞ்ஞானத்துக்கு புறம்பான எப்படியான கதைகள் குறிப்பிட்டாலும் கூட அதை போற்றுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இன்று அது சம்பந்தமான நல்ல விளக்கங்களை அல்லது இது நம்பமானது அல்ல என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட பகிரங்கமாக யாரும் இதனை கேள்விக்குட்படுத்தவோ அதை கேள்விக்குட்படுத்தவோ கூட கிடையாது. என்றால் அதுக்கு உரிய அந்த புனிதத்துவப்படுத்தப்பட்டதனுடைய முக்கியத்துவம் அப்படி பார்த்தால் 2700 இப்போது ஓடிவிட்டது. இன்னும் அடுத்த 2300 இந்த தீவு இந்த பௌத்தத்தை காக்கப் போகின்றது என்பதுதான் இருந்தது. ஆகவே இதனை நாங்கள் பொதுவாக தம்ம தீப கோட்பாடு அப்படின்னு அழைப்போம். இந்த தம்ம தீப கோட்பாட்டின் மீது தான் இந்த சிங்கள பௌத்த பேரணவாத சித்தாந்தம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னர் தான் அந்த கட்டமைப்பு எவ்வாறு அடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் வரலாறு முழுக்க பார்க்கலாம். ஆனால் இலங்கையில் மகாவம்சத்தை கண்டுபிடித்தது என்னவோ கடந்த 200 கால தூக்குட்குள் சொல்லிவிடலாம். ஏனென்றால் அதற்கு முந்தைய காலத்தில் இப்படி ஒன்று இருந்தது என்பதற்கான யாருக்குமே எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை, அல்லது அப்படி ஒன்று இருக்கிறது என்று 1809 இலங்கையில் ஜோன்ஸ்டன், அதாவது அலெக்சாண்டர் ஜோன்ஸ்டன் என்கின்ற தலைமை நீதிபதி, அவர் ஒரு பெரிய சிவில் அதிகாரி, இலங்கையின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர், ஒரு வரலாற்று ஆர்வலரும் கூட. அவர் பிற்காலத்தில் இலங்கையில் அடிமை முறையை ஒழிப்பதற்கு கூட பிரதானமான ஒரு ஆளாக இருந்த ஒருவர், அதற்காக நிறைய வேலைகள் செய்திருக்கார். நான் அவரை பற்றி எழுதியிருக்கிறேன். அவருக்கு இந்த தகவல்கள் கிடைக்கின்றன. அதாவது பிக்குமார்கள் சென்று சொல்கின்றார்கள், இந்த இப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓலைச்சுவடிகள் எங்களிடம் உண்டு, அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று. இவர் அவற்றை இந்த பௌத்த மடாலயங்கள் விகாரைகள் குகைகளில் இருந்தெல்லாம் இவற்றை கண்டுபிடிக்கப்படுகின்றது. அந்த மகாவம்ச ஓலைச்சுவடிகள் அவை எல்லாமே ஒவ்வொரு இடத்தில் இருக்கவில்லை என்றால் அது பகுதி பகுதியாக வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைக்கின்றன. கிடைக்கப்பட்டவற்றை தான் அவை பாலி மொழியில் இருப்பதால் அதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் ஓரளவு பாலி தெரிந்த பிக்குமார்களை கொண்டு அவர் அறிகிறார். பின்னர் இவர் இதனை ஒழுங்காக மொழிபெயர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கிலாந்துக்கு அவர் அனுப்புகின்றார். அனுப்பி ஒரு பிரதியை எடுக்கின்றார். ஆனால் அந்த பிரதி ஏகன் என்கின்ற ஒருவரால் தான் அது மொழிபெயர்க்கப்படுகிறது. அது ரொம்ப சிறிய வேர்ஷன் தான், ஒரு சிறிய பகுதி. அதில் நிறைய கோளாறுகள் இருக்கின்றன. அதில் ஒன்று, புத்தர் வந்து இலங்கையில் தான் பிறந்தார் என்கின்ற கதை அங்கு தான் அதில் தான் பதிவு செய்யப்படுகின்றது. ஆனால் அதன் பிறகு 1900களினுடைய ஆரம்பம் வரை வெவ்வேறு நபர்களால் மொழிபெயர்ப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதில் இறுதியாக வில்ஹெல்ம் கைகர், ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர், அவருடைய மொழிபெயர்ப்பு தான் இன்றும் ஒரு ஒழுங்கான மொழிபெயர்ப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏனென்றால் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியரும் பாலி மொழியும் அறிந்தவர், ஒரு மொழி அறிஞரும் கூட. குறுகிய காலத்தில் இலங்கையில் சிங்களம் பாலி மொழியெல்லாம் நன்கு கற்றவர். இலங்கையில் அவர் இந்த மாவம்சத்தை மொழிபெயர்க்கின்ற வெறும் மொழிபெயர்ப்பாளராக மட்டும் அவர் இருக்கவில்லை. அவர் என்ன செய்கின்றார் என்றால், இதனை எழுதுவதற்கு ஆக அவர் நாடு முழுவதும் தெரிகின்றார். நிறைய இலங்கையுடைய வரலாற்றை அவர் அறிகின்றார், தேடுகின்றார். இன்னும் பல ஒளிச்சோலிகள் எல்லாம் கண்டுபிடிக்கின்றார். இவ்வாறு அவர் செய்கின்ற போது அவர் இந்த சிங்கள மொழியையும் நன்கு கற்ற ஒருவராக மாறுகிறார். இன்றும் சிங்கள இலக்கணம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஆதார நூல்கள் அவர் எழுதிய நூல்கள். மேற்பட்ட மிக முக்கியமான நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கார். இலங்கையை பற்றி, இலங்கையில் அவருடைய பயண அனுபவத்தை பற்றி ஒரு நூலும் எழுதியிருக்கார். மிக அற்புதமான ஒரு நூலும் கூட. அது சிங்களத்தில் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆங்கிலத்திலும் ஜெர்மன் மொழியிலும் சிங்கள மொழியிலும் கூட அது இருக்கு. அவ்வாறு அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். ஆகவே எங்களுக்கு மகாவம்சம் சிங்களத்திற்கு வருவதற்கு முன்னரே ஆங்கிலத்திலும், அதாவது அரைகுறையாக என்றாலும் ஓரளவு ஆங்கிலத்தில், அதன் பிறகு ஜெர்மன் மொழியில் தான் ஒழுங்கான பதிப்பு வருகின்றது. பின்னர் அதே வில்ஹெல்ம் கைகரின் உதவியோடு அது ஆங்கிலத்துக்கும் மொழிபெயர்க்கப்படுகின்றது. அதன் பிறகு பட்வந்துடாவே பண்டிதர் என்கின்ற முக்கியமான ஒரு சிங்கள இலக்கிய பண்டிதர், அவர் மொழிபெயர்க்கின்றார். அவருடைய மொழிபெயர்ப்புக்கு அன்றைய ஆளுநரனுடைய சிபாரிசின் பேரில் அல்லது அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அது சிங்களத்திற்கும் வருகின்றது. இவ்வாறு இதற்கு ஒரு ஒரு நெடிய வரலாறு உண்டு. இவ்வளவு மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்தாலும் இவை இன்று வரை தமிழில் கிடையாது. தமிழில் இதுவரை என்னிடம் இருக்கின்றன ஒரு 5 பிரதிகள், மாவம்சம் பற்றி வெளிவந்த 5 நூல்கள் உண்டு. அந்த 5 நூல்களையும் நீங்கள் பார்த்தால் அது மாவம்சமே இல்லை என்று கூறலாம். அதாவது முதலாவது மாவம்சம் மட்டும்தான். முதலாவது மானாமதேரனுடைய அந்த மாவம்சத்தை தமிழில் மிகச்சிறிய அளவில் ஒரு பொழிப்புரை போல ஒரு சாராம்சப்படுத்தி எழுதப்பட்ட தொகுதிகள் தான் எங்களிடம் இருக்கின்றன. இதில் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரதியாக நாங்கள் எஸ்போ செய்த மொழிபெயர்ப்பை சொல்லலாம். அது கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறது. சிங்களர் கதை, மகாவம்சம் சிங்களர் கதை என்கின்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கார். உண்மையில் அதுவும் கூட அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, அவருடைய அரசியல் கருத்துகள் எல்லாமே அதில் எங்கெங்கும் இலையோடி இருக்கின்றன. நமக்கு தேவையானது உள்ளது உள்ளபடி எங்களுக்கு கிடைத்தால்தான் அதன் மீதான வினையாற்றலையோ அதன் மீதான கருத்தையோ சொல்ல முடியும். உதாரணத்திற்கு நாங்கள் எஸ்போ எழுதிய அந்த பிரதியின் மீது நாங்கள் கருத்து வைத்தால் நாங்கள் எஸ்போவுக்கு பதிலளிக்கிறவராகத்தான் இருப்போம். என்றால் அதில் அவருடைய கருத்துகள் தான் அங்கே அதிகமாக நிறைந்திருக்கின்றது. கருத்துகள் என்றதை விட அவருடைய பார்வை தான் அதில் நிறைந்திருக்கின்றது. அப்படி பார்த்தால் இலங்கையில் முதல் தடவை இலங்கையின் வரலாற்றில் உள்ளதை உள்ளபடி, அதில் உள்ளது அப்படியே அச்சொட்டாக மொழிபெயர்க்கப்பட்ட பிரதியாக 6வது தொகுதி நான் மொழிபெயர்த்த தொகுதியை குறிப்பிடலாம். 6வது தொகுதி மட்டும்தான் நான் மொழிபெயர்த்திருக்கின்றேன். ஆனால் அது ஒரு பெரிய தொகுதி, உங்களுக்கு அளவிலேயே பார்த்திருப்பீர்கள். இந்த தொகுதி வந்து சிங்களத்தில் இது போன்ற 2 பகுதி வந்திருந்தது. அந்த 2 பகுதியில் பாலியில் உள்ளதை நாங்கள் அகற்றிவிட்டு பார்த்தால் இதே இந்த அளவு வரும். இதில் 2 தொகுதியும் ஒன்றாக சேர்த்து உள்ளடக்கியிருக்கு. அது 2 தொகுதியும் தனித்தனி, முதலாவது பகுதி 2வது பகுதி என்று வந்திருந்தது. இது ரெண்டும் ஒன்றாக இருக்கின்ற பகுதி. இந்த மகாவம்சம் இதை நான் ஏன் மொழிபெயர்க்க வேண்டி வந்தது என்றால், இலங்கை அரசு இதனை உண்மையில் அவர்களே செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த பணியை முடிக்கவில்லை. இன்னமும் நாங்கள் கேட்டால் அதற்கான வேலைகள் நடக்கின்றன, அது செய்யப்படும், இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே காலத்தை கடத்தி இருக்கின்றார். உண்மையை சொல்லப்போனால் 1956 அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இது செய்து முடித்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கடைசி மாவம்சம் வரை அவர்கள் செய்யவில்லை. மிக சமீபத்தில் அவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பு குழுவை அமைத்திருப்பதாக நாங்கள் அறிந்தோம். ஆனால் அந்த குழுவும் கூட இப்போதுதான் முதலாவது தொகுதியை மொழிபெயர்க்க தொடங்கியிருக்கிறார்கள் என்றும், அதை செய்து முடிப்பதற்கே இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எடுக்கும் என்கின்ற கணிப்பையும் எங்களால் கவனிக்க முடிகின்றது. அப்படி பார்த்தால் இரண்டாவது தொகுதி இருக்கின்றது, அதன் பின் 3, 4, 5, அதுபோல 6 என்று வரும்போது நம் ஆயுட்காலத்தில் இந்த மாவம்சத்தை தமிழில் பார்க்க முடியுமோ தெரியவில்லை. என்றால் அவ்வளவு தூரம் இது இழுபட வாய்ப்பு உண்டு என்றே கணிக்க முடிகின்றது. ஆனால் அரசினுடைய பணி என்கின்ற போது அவர்கள் தம்முடைய சொந்த மக்கள் சம்பந்தமாக எப்பேற்பட்ட வியாக்கியானத்தையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அந்த மக்களுக்கு அறியாமலேயே வைத்திருக்கின்றார். தமிழ் மக்களுக்கு அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பது பற்றி தமிழ் மக்களுக்கு அறிய விடாமலேயே மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இதற்கு பல சாக்குகள் சொல்லலாம். எங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை, வளங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லலாம். அவர்கள் இதுவரை அரசு ஆவணங்களை மொழிபெயர்ப்பதில் இருக்கின்ற பொது

முடிவுக்கு அப்போதுதான் வந்தேன். அப்படித்தான் இதனை ஒரு கிட்டத்தட்ட 150 நாட்கள் தொடராக எழுதுவதன் மூலம் ஒரு பத்திரிகையில் நாளாந்தம் இதனை மொழிபெயர்ப்பு வேலைகளை முடித்துக் கொண்டிருந்தேன். அப்படி ஒரு 150 நாட்கள் விடாமல் தொடர்ச்சியாக எழுதி முடித்த தொகுதிதான் இந்த தொகுதி. தனிநபராக செய்து முடிக்கப்பட்ட ஒரு தொகுதி. இதில் ஏராளமான, நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த யுத்தம் தொடங்கி யுத்தம் முடிந்த காலப்பகுதி 5 ஆட்சியாளர்களை பற்றி பேசுகின்றது. ஜேஆர் ஜெயவர்தன, பிரேமதாச, டிங்கிரி பண்டா விஜயதுங்க, சந்திரிகா பண்டாரநாயக், மஹிந்த ராஜபக்ச. இந்த 5 பேருடைய ஆட்சி காலத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 9 தலைப்புகளின் கீழ் இவை தொகுக்கப்படுகின்றது. 9 தலைப்புகள் என்று சொல்லும் போது இலங்கையின் சமூகம், கலை இலக்கியம், பொருளாதாரம், இப்படி பல்வேறுபட்ட தலைப்புகளில் அது தொகுக்கப்படுகின்றது. அதில் இனப்பிரச்சினை என்கின்ற விடயமும் அதில் ஒரு விஷயமாக உள்ளன. ஆனால் இனப்பிரச்சினைக்கு அவர்கள் வைத்திருக்கின்ற தலைப்பு அந்த அத்தியாயங்களுக்கு 5 ஆட்சியாளர்களின் கீழ் 5 தடவையும் இந்த தலைப்பு வருகின்றது. எப்படி என்றால், பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் என்கின்ற தலைப்பில் அவர்கள் அதனை தொகுத்திருக்கிறார்கள். அப்போது எங்களுக்கு தெரிகின்றது எப்பேற்பட்ட பார்வையை இந்த மகாவம்சம் முன்வைக்கின்றது தமிழ் மக்களுடைய பிரச்சினை பற்றி. நாங்கள் ஜெனிவா செல்கின்றோம் அல்லது இலங்கை அரசு என்ன செய்தது என்பது பற்றியெல்லாம் நாங்கள் ஆதாரங்களை திரட்ட எல்லாம் முற்படுகின்றோம். ஆனால் இலங்கை அரசினுடைய உத்தியோகபூர்வ பார்வையை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அது மகாவம்சத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இது அரசாங்கங்களின் பணி அல்ல, அரசாங்கங்கள் செய்து முடித்த வேலை அல்ல. இது அரசு ஒரு நிரந்தரமாக ஒரு குழுவை அமைத்து இந்த பணியை முடித்திருக்கின்றது. சுமார் 150 வல்லுநர்களை வைத்து இதனை முடித்திருக்கின்றது. அதில் ஏராளமானோர் ராணுவ அதிகாரிகள், நிறைய பிக்குமார், அதைவிட சிங்கள அறிஞர்கள் எல்லோரும் உள்ளடக்கிய ஒரு குழு. அந்த குழுவில் சிங்கள பௌத்தர்களை தவிர வேற எவரும் இல்லை. ஒரே ஒருவர் தமிழரை சேர்த்திருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அது பேராசிரியர் ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள். ஆனால் அவரோடு இது சம்பந்தமாக நான் நேர்காணலை கண்டிருக்கின்றேன். அவர் அதனை மறுக்கின்றார். எனக்கும் அந்த குழுவுக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பு கிடையாது. ஒரு சைவ சமயம் சம்பந்தமாக என்னிடம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதி கேட்டிருந்தார்கள். அதை அவர்களுக்கு கொடுத்திருந்தேன். அவ்வளவுதான் என்னுடைய பாத்திரம், வேற எதையும் நான் செய்யவில்லை என்று அவர் மறுத்துவிட்டார். இது ஒட்டுமொத்தத்தில் ஒரு சிங்கள பௌத்தர்களால் ஆக்கப்பட்ட சிங்கள பௌத்த வரலாற்றினுடைய தொடர்ச்சி தான் இது. இதில் யுத்தம் சம்பந்தமான பல விடயங்கள் வருகின்றன. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நேர்ந்த எந்த ஒரு கொடுமையும் அங்கே பதிவு செய்யவில்லை. மாறாக அதில் சிங்கள மக்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாக பல இடங்களில் அந்த பதிவுகள் தொடர்கின்றன. அது மட்டுமன்றி இந்த யுத்த நடவடிக்கைகள், ராணுவ நடவடிக்கைகள் பற்றிய பல விவரங்கள் எல்லாம் வருகின்றன. அதில் சில இடங்களில் குறிப்பிடப்படுகின்றன விடுதலை புலிகளால் விஷவாயு தாக்குதலுக்கு உள்ளான ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக கூட அதில் கருத்துகள் வருகின்றன, தகவல்கள் வருகின்றன. நமக்கு தெரியும் அது உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றிய விவரங்கள் தெரியும். அது போல நீங்கள் யாழ் நூலக எரிப்பு சம்பந்தமான விடயத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், அந்த பந்தியை வாசிப்பவர்கள் அந்த நூலகத்தை தமிழ் மக்கள் தாங்களாகவே தீ வைத்தது போன்ற ஒரு கருத்தை தருகின்ற வகையில் தான் அந்த பந்தியை அமைந்திருக்கும். இப்படித்தான் பல இடங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்த்தால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவும் ஒரு சில இடங்களில் அதிகமான திரிவுகளை கொண்ட நூலாகவும் பல பொய்களை பதிவு செய்கின்ற நூலாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த மகாவம்சம் குலத்தையும் நாங்கள் நிராகரிக்க முடியுமா என்றால் இல்லை. ஏனென்றால் முதலாவது மகாவம்சத்தை உதாரணமாக எடுத்தால், மகாவம்சம் வந்து ஒரு இலங்கையில் பிற்கால தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் உறுதி செய்து கொள்வதற்கு அதிலிருந்து தகவல்கள் எல்லாம் உதவி இருக்கின்றன. அங்கேதான் இந்த முழு இலங்கையிலும் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அவர்களின் காலத்தில் நடந்த குலக்கட்டுமானங்கள், அபிவிருத்திகள், இலக்கியங்கள் எல்லாமே பதிவு செய்யப்படுகின்றன. அதெல்லாம் வந்து எங்களுக்கு உறுதி செய்வதற்கு மகாவம்சம் உதவி இருக்கின்றது. அதில் இந்த புனைவுகள், ஏராளமான பிழைகள், மோசமான இனவாதம் எல்லாமே இருந்தாலும் கூட மறுபக்கம் அது முற்றிலும் நாங்கள் நிராகரிக்க முடியாத விடயங்களும் இருக்கின்றன. இந்த மகாவம்சத்திலும் அப்படியான சிறப்புகளும் உண்டு. ஒரு பதிவு என்கின்ற வகையில் அதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது போனால் அதில் உள்ள விவரங்கள், பயனுள்ள விவரங்களும் எங்களுக்கு உண்டு. ஆனால் ஏராளமான பிழைகளும் உண்டு. உதாரணத்துக்கு கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட அத்தியாயங்கள் வரும்போது அதில் வருடாந்தம் பெற்ற இந்த விருதுகள், சாகித்ய விருதுகள், மற்றது தனிநபர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள் பற்றி பதிவுகள் எல்லாம் வரும்போது அந்த பட்டியல் சிங்களவர்களின் பட்டியல் மட்டும்தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழர்கள் பற்றிய பதிவுகள் எதுவும் அதில் கிடையாது. ஆகவே இதனை வாசித்து முடிப்பவர்கள் இலங்கை என்கின்ற இந்த தீவில் சிங்களவர்கள் தான் வாழ்கின்றார்கள் என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டையும் ஒரு கருத்தையும், கூடவே இந்த வந்தேறு குடிகளான இந்த தமிழர்கள் சிங்களவர்களை சீண்டி யுத்தத்துக்கு இழுத்து அடிப்பட்டு செத்தார்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் தான் அதனுடைய ஒரு மேலோட்டமாக அந்நியர் வாசித்தால் அப்படித்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த மகாவம்சம் கையில் இருந்தால்தான் நாங்கள் இந்த சிங்கள அரசின்
மீது அல்லது போனால் இந்த அரசினுடைய கடந்த கால செயல்களின் மீது எங்களுக்கு வினையாற்றலாம். இதுவரை அது செய்யப்படவில்லை, ஏனென்றால் எங்களுக்கு தமிழில் இருக்கவில்லை, அதை அரசும் செய்யவில்லை, செய்ய வேண்டிய அரசு செய்யவில்லை. யாராவது தமிழ் சமூகத்தில் யாராவது ஒரு நிறுவனமோ ஏதோ செய்திருக்க வேண்டும், எவரும் செய்த பாடில்லை. ஆகவே தான் இதனை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். இதில் என்னுடைய எந்தவிதமான கருத்துக்களும் இல்லை. என்னுடைய அரசியல் கருத்து செல்வாக்கு செலுத்தாத வகையில் பார்த்துக் கொண்டேன். ஒரு எத்திக்கலி, ஒரு அறம் சார்ந்து ஒரு மொழி

0: மொழிபெயர்ப்பாளன் மொழிபெயர்ப்பு வேலையிலோடு நின்று கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். ஏனென்றால் மகாவம்சம் பற்றிய பல விமர்சன கட்டுரைகளை ஏற்கனவே நான் எழுதியிருக்கின்றேன். அதனை தனியான ஒரு தொகுப்பாக தான் நான் அதனை கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். அந்த கருத்து எங்கேயும் செல்வாக்கு செலுத்திவிடக் கூடாது இந்த நூலில் என்பதில் உறுதியாக இருந்தேன். ஆனால் அறிமுகம் ஒரு பெரிய ஒரு அறிமுகத்தை செய்திருக்கின்றேன். அதில் மகாவம்சத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டலுக்கு அது அந்த அறிமுகம் பெரிதாக உதவும். அதில் நான் அந்த தகவல் ரீதியில் தரவுகள் ரீதியில் அதனை விளங்கப்படுத்தியிருக்கின்றேனே ஒழிய அரசியல் ரீதியில் வழிகாட்டுகின்ற வகையில் கருத்து செல்வாக்கு செலுத்துகின்ற வகையிலும் கூட அந்த அறிமுகத்தில் நான் செய்து கொண்டது இல்லை. அதை தனியாக நூலாக இன்னும் ஓரிரு மாதங்களில் அது வெளிவந்துவிடும். அதுவும் சேர்ந்து வரும்போதுதான் இந்த மகாவம்சத்துக்கான ஒரு பக்கமாக இருந்து இதனை வழிகாட்டுகின்ற ஒரு முழுமையான வழிகாட்டுகின்ற ஒட்டுமொத்த இதுவரையான அத்தனை மகாவம்சத்தின் மீதான விமர்சனங்களை நாங்கள் தமிழ் சமூகம் காண முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இப்போது எங்களுக்கு மகாவம்சம் கைவசம் இருக்கின்றது. தமிழ் சமூகம் இனி அதன் மீது வினையாற்றட்டும்.
1: நேர்களே, நீங்கள் அடுத்து உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் ஐபிசியில் ஒளிபரப்பான 35 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற காத்தாங்குடி பள்ளிவாசல் படுகொலை பற்றி அதில் உள்ள மர்மங்களை பற்றி விளக்குகின்றார் நிராஜ் டேவிட் அவர்கள்.
2: உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 35 வருடங்களாக நீடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மர்மத்துக்கான வெடியை தேடிய ஒரு பயணம்தான் இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. 1990 ஆகஸ்ட் மாதம் 3 இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள காத்தான்குடி பள்ளிவாசலின் உள்ளே நுழைந்த ஆயுதம் தாங்கிய சிலர் அங்கு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் மீது துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டார்கள். அந்த தாக்குதலில் 147 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்கள் போன்று வேடம் விட்டு காத்தான்குடி என்கின்ற முஸ்லிம் கிராமத்திற்குள் நுழைந்த சுமார் 30 ஆயுததாரிகள் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. விடுதலை புலிகள் தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக அந்த நேரத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. 35 வருடங்கள் கடந்து விட்டுள்ள நிலையில் இந்த காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் பற்றி மற்றொரு கோணத்தினாலான பார்வையைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம்.

0: ஆங்கிலத்தில் பிரிஜுடிஸ் என்று ஒரு சொல்லாடல் இருக்கின்றது. தமிழில் அதனை முன்சார்பு நிலை என்று கூறுவார்கள். இது இப்படித்தான் இருக்கும் என்று ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு அந்த முடிவின் அடிப்படையில் அந்த முடிவோடே குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை அணுகுவது. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால், காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை என்கின்ற விடயத்தில் விடுதலை புலிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஏன் ஒரு முன்சார்பு நிலையில் எடுக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கக்கூடாது என்பதுதான். காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலையின் பின்னணியில் நாங்கள் பார்க்க தவறிய ஒரு சதி இருப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றதா? விடுதலை புலிகளை கடந்து வேறு ஒரு தரப்பு அந்த படுகொலையை புரிந்திருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? தமிழ் பேசும் சமூகம் என்கின்ற அடையாளத்தில் இருந்த முஸ்லிம்களை பிரிக்கின்ற நோக்கம் காத்தான்குடி படுகொலையின் பின்னணியில் இருக்கின்றதா? கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக காத்தான்குடி பள்ளிவாசல்கள் படுகொலையின் சதி பற்றி ஆராய இருக்கின்றோம். இரண்டாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையில் சர்வதேச சமூகத்தின் மத்தியஸ்தத்துடன் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நேரம். 2002 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 திகதி. இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அக்கரைப்பற்று என்கின்ற கிராமத்தில் அப்துல் வஜீத் என்கின்ற 24 வயது முஸ்லிம் இளைஞன் இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டான். அதனைத் தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட அந்த இளைஞன் இபிடிபி அமைப்பைச் சேர்ந்தவர் என்பதால் அது விடுதலை புலிகளின் வேலையாகத்தான் இருக்கும் என்று கூறி குதித்தெழுந்தார்கள் அந்த பிரதேசத்து வாழ் முஸ்லிம் மக்கள். ஆர்ப்பாட்டம், ஹர்த்தால், கடையடைப்பு என்று மிகுந்த ஆரவாரம் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டது. முஸ்லிம் இளைஞன் கடத்தப்பட்டதற்கு பதிலடியாக தமிழ் மக்கள் தாக்கப்பட்டார்கள். தமிழ் மக்களின் கடைகள் பல எரித்து சீதமாக்கப்பட்டன. முஸ்லிம் இளைஞனை கடத்தியது விடுதலை புலிகளை என்று அத்தாவுல்லா குற்றம் சுமத்தி மிக பெரிய அளவில் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார். ஊடகங்களும் விடுதலை புலிகளை அந்த கடத்தலை செய்ததாக குற்றம் சுமத்தியிருந்தன. முஸ்லிம் மக்களை தூண்டும் வகையில் ஆவேசமான அறிக்கைகளை முஸ்லிம் தலைவர்கள் விடுக்க ஆரம்பித்தார்கள். கடத்தப்பட்ட முஸ்லிம் இளைஞன் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு விட்டதாகவெல்லாம் வதந்திகள் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பரவி அவர்களை கொதிப்படைய வைத்திருந்தது. இலங்கையின் கிழக்கில் மிகப்பெரியதொரு தமிழ் முஸ்லிம் கலவரம் ஏற்படுவதற்கான விளிம்பை நோக்கி நிலைமை வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக 3 தினங்கள் ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கின்ற அளவுக்கு நிலைமை மிக மோசமாகிக் கொண்டிருந்தது. அந்த கடத்தலுக்கும் தமது அமைப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று விடுதலை புலிகள் திரும்ப திரும்ப அறிவித்திருந்த போதிலும் யாருமே அவர்களது அந்த பேச்சினை நம்புவதற்கு தயாராக இருக்கவில்லை. அப்துல் வாஹித் கடத்தப்பட்டு 3வது தினம் 2002 ஆண்டு அக்டோபர் மாதம் 18 திகதி வெள்ளிக்கிழமை அதிகாலை கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட அப்துல் வாஜித்தின் வீட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் திடீரென்று சுற்றி வளைத்த போது அந்த இளைஞன் தனது வீட்டில் சாவகாசமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு அவனை கைது செய்தார்கள். தமக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அந்த இளைஞனின் வீட்டில் தாம் தேடுதலை நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். கைது செய்யப்பட்டு போலீசாரனால் விசாரிக்கப்பட்ட அப்துல் வாஜித் வெளிநாடு செல்வதற்கு தனக்கு பணம் தேவையாக இருந்ததால் அந்த கடத்தல் நாடகத்திற்கு சம்மதித்திருந்ததாக கூறியிருந்தார். அந்த கடத்தல் நாடகத்தின் பின்னணியில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவின் கீழ் செயற்பட்டு வந்த இபிடிபி அமைப்பு மற்றும் முஸ்லிம் குழு ஒன்றும் இருந்தது. பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தது. கடத்தல் பழியை விடுதலை புலிகள் மீது போட்டுவிட்டு ஒரு தமிழ் முஸ்லிம் இனக்கலவரத்தை அங்கு தூண்டிவிட்டு சமாதான பேச்சுவார்த்தையை குழப்புகின்றதான ஒரு மிகப்பெரிய சதி அது. குறிப்பாக நார்வேயின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் விடார் ஹெல்ஹெசன் மற்றும் நார்வே சமாதான குழு இலங்கை வந்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த கடத்தல் நாடகம் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டிருந்தது. இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கோட்டை மாவடி, மாவடிச்சேனை போன்ற பிரதேசங்களில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல்களில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்ததை கல்குடா தொகுதியின் பள்ளிவாசல்கள் நிறுவனங்களின் சம்மேளனம் பின்னாட்களில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. கோட்டை மாவடி ராணுவ சோதனை சாவடியில் வைத்து 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்த வாகரையைச் சேர்ந்த மணாளன் மகேசன் என்கின்ற மீன் வியாபாரி மறுநாள் படுகொலை செய்யப்பட்டு முஸ்லீம் பிரதேசமான மாவடிச்சேனை என்கின்ற இடத்தில் அவரது சடலம் போடப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையிலான மிக மோசமான ஒரு இனக்கலவரம் கிழக்கில் ஆரம்பமானது. தமிழ் முஸ்லிம் உறவை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் இந்த சதி ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினராலேயே மேற்கொள்ளப்பட்டதாக கல்குடா தொகுதி பள்ளிவாசல்கள் சம்மேளனம் பின்னர் தெரிவித்திருந்தது. 2003ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவு ஹுசைன் என்கின்ற 27 வயது முஸ்லீம் இளைஞன் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் கிண்ணியடி என்கின்ற தமிழ் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஓட்டை மாவடி, வாழைச்சேனை பிரதேசங்களில் பதற்ற நிலை ஏற்பட்டதுடன் தமிழ் முஸ்லீம் கலவரம் ஒன்று தோன்றுவதற்கான ஏது நிலையும் அங்கு உருவானது. வழமை போலவே அந்த படுகொலையை விடுதலை புலிகளே மேற்கொண்டதாக முஸ்லீம் அரசியல்வாதிகள் அறிக்கைகளை வெளியிட்டு ஒரு இன மோதலுக்கான ஏது நிலையை உருவாக்கிக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை விடுதலை புலிகள் தான் அந்த கொலையை செய்திருப்பார்களோ என்று தமிழ் மக்களே நம்பும் அளவுக்கு பரப்புரைகள் மிக கச்சிதமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. அந்த சம்பவம் நடைபெற்று 1 மாதம் கடந்து விட்டிருந்த நிலையில் அந்த சம்பவத்தின் சூத்திரதாரிகளை கைது செய்தது ஸ்ரீலங்கா காவல்துறை. ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் தமிழ் பிரிவுக்கு அந்த நேரத்தில் பொறுப்பாக இருந்த கேப்டன் ஹஜ்ஜி என்கின்ற ராணுவ உயரதிகாரி அந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தது பின்னர் நிரூபிக்கப்பட்டது. ஹுசைனை ஒட்டை மாவடி என்கின்ற முஸ்லீம் கிராமத்தில் வைத்து வேனொன்றில் கடத்தி சென்று படுகொலை செய்துவிட்டு அவரது பிணத்தை முச்சக்கர வண்டி ஒன்றில் எடுத்துச் சென்று மீராபோடை கிண்ணிகடி வீதியில் தமிழ் பிரதேசத்தில் போட்டுவிட்டு சென்றதாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது. தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட வாழைச்சேனை காவல்துறையினர் ராணுவ அதிகாரி ஹஜ்ஜியையும் உச்சக்கர வண்டி சாரதியையும் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த சில வீரர்களையும் பின்னர் கைது செய்தார்கள். ஒட்டி மாவடியில் அந்த சம்பவம் இடம்பெற்று சரியாக 1 வாரத்தில் அதாவது 2003ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை நிந்தவூர் என்கின்ற முஸ்லீம் கிராமத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினரான பூவண்ணன் என்பவர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் அந்த முஸ்லீம் கிராமத்தில் கிடந்தது. காத்தமுத்து கோடீஸ்வரன் என்கின்ற இயற்பெயரையுடைய பூவண்ணனின் படுகொலை தமிழ் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று அச்சப்படவும் வைத்திருந்தது. கொலை செய்யப்பட்ட பூவண்ணன் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒரு முக்கிய உறுப்பினர். விடுதலை புலிகளின் காரதீபு பணிமனையில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர். பூவண்ணன் படுகொலை செய்யப்பட்டதும் அவரது உடல் முஸ்லீம் கிராமம் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டதுமானது விடுதலை புலி உறுப்பினர்கள் மத்தியிலும் கடுமையான சினத்தை ஏற்படுத்தி இருந்தது. எந்த நேரத்திலும் இதுவும் நடந்துவிடலாம் என்று தமிழ் முஸ்லீம் மக்கள் அச்சமடைந்திருந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பணியகம் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தது. தமிழ் முஸ்லிம் மக்கள் விழிப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் காரதீபில் வைத்து இபிடிபி கும்பலினால் கடத்தி செல்லப்பட்ட தமது உறுப்பினர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் நிந்தவூர் என்கின்ற முஸ்லீம் கிராமத்தில் திட்டமிட்டு போடப்பட்டதாகவும் தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் குரோதத்தை தோற்றுவித்து 2 சமூகங்களுக்கு இடையில் இனமோதலை ஏற்படுத்தி வேடிக்கை பார்ப்பதற்காக ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் அந்த சம்பவம் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனையிட்டு தமிழ் முஸ்லீம் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் விடுதலை புலிகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். பெரிய அளவில் உருவாகவிருந்த தமிழ் முஸ்லிம் கலவரம் விடுதலை புலிகள் அமைப்பின் சரியான கணிப்பீடு காரணமாக தணிக்கப்பட்டது. இலங்கையில் தமிழ் மக்களும் முஸ்லிம்களும் பிட்டும் தேங்காய்பூவும் போல வாழ்ந்து வருகின்ற பிரதேசம் என்று கூறப்படுகின்ற ஒரு பிரதேசம்தான் கிழக்கு மாகாணம். அங்கு தமிழர்களையும் முஸ்லிம்களையும் மோதவிட்டு அவர்களை நிரந்தரமாகவே பிரித்து வைப்பதற்காகவென்று ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட ஏராளமான சம்பவங்களின் ஒரு சில உதாரணங்களை மாத்திரம்தான் இன்றைய தினம் நீங்கள் பார்த்திருந்தீர்கள். இன்னும் நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டிய ஏராளமான சம்பவங்கள் கிழக்கில் இருக்கின்றன. தமிழ் மக்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு அந்த தாக்குதல்களின் பழியை முஸ்லிம்கள் மீது போடுவதையும், முஸ்லிம்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அந்த தாக்குதல்களின் பழியை தமிழர் தரப்பின் மீது போடுவதையும் ஒரு முழு நேர தந்திரோபாயமாக செய்து கொண்டிருந்த ஒரு தரப்புத்தான் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு. தமிழ் முஸ்லிம் மக்களை நிரந்தரமாக பிரித்து வைப்பதற்காக அந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட சதிகளின் ஒரு அங்கமாக காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் ஏன் இருக்கக்கூடாது என்கின்ற கோணத்திலும் யாராகின்ற ஒரு முயற்சிதான் இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. இந்த வாரம் முழுவதும் இந்த கோணத்தினாலான தேடல்களைத்தான் நாம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் மேற்கொள்ள இருக்கின்றோம். காத்தான்குடி பள்ளிவாசல்கள் படுகொலை ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு முக்கியமான தகவலை அல்லது ஆதாரத்தை அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். இன்றைக்கு 25 வருடங்களுக்கு முன்னர் நான் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரம். அடுத்த நிகழ்ச்சியிலும் அதிர்ச்சிகரமான மேலும் சில உண்மைகளை தரிசிக்க தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம்.
1: சரி நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.